0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எங்கதால பொறிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கசில பொறிச்சு தால பொறிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்ணு மாற வாவா நம்மளுத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவானா நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு